0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் சிவனை நினைந்தவர். பாடியிருப்பவர்கள் ஆவத்தூர் சகோதரர்கள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் சந்திரசேகரா, பாடிப்பவர்கள் ஆலத்தூர் சகோதரர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்செங்காட்டங்குடி. எல்லாம் வல்ல விநாயக பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்த காலத்து அவன் உடலினின்றும் பெருகிய இரத்த வெள்ளத்தால் செந்நிறம் பெற்ற காடு செங்காடு ஆயிற்று. செங்காடே செங்காட்டங்குடி என்று போற்றப் பெறும் திருத்தலம். இங்கு ஐங்கரக்கடவுள் அகில லோகநாயகனை எழுந்தருளச் செய்வித்து வழிபட்டதால் ஆலயத்திற்கு கணபதீச்சரம் என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. இவ்வரலாறு கந்தபுராணத்துள் பறக்க காணலாம். இறைவர் கணபதீச்சரத்தார். இறைவி திருக்குழல் நன்மாது, திருத்தலமரம் திருவாத்தி, தீர்த்தம் சூரிய தீர்த்தம், பைரவக்கோலத்துடன் விளங்கும் உத்ராபதியார் இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். பிள்ளைக்கறி படைத்த பேராளன் சிறுத்தொண்ட நாயனார், திருவெண்காட்டு நங்கை, சீராளதேவர், சந்தனமாம் தாதியார் திருமேனிகள் ஆலயத் திருச்சுற்றில் கண்டு தரிசிக்க வேண்டிய மூர்த்தங்களா. சித்திரைப்பரணி, ஐப்பசிப்பரணி உத்ராபதியாருக்குரிய உன்னத திருநாட்கள். பெருந்திருவிழாவின் சிறப்பு பேசி முடியாது. இத்திருத்தல விநாயகப் பெருமானை வாதாபி கணபதி என்று போற்றுவர். திங்கள்தோறும் பரணி கொண்டாட விடப்பட்ட கட்டளைக்கு திருவோட்டு கட்டளை என்பது பெயர். சித்திரை முழுவதி நன்னாளில் சீராள தேவர்க்கு அருளிய உத்ராபதி ஈஸ்வரர்க்கு திருமுத்துவிதான நெறியில் அமுது அளித்த செய்தி கல்வெட்டில் காணலாம். பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் பெம்மானுரையும் நாகை, கீழ்வேளூர் முதலிய திருத்தலங்களை பரவி வரும் செய்தி அறிந்த சிறுத்தொண்டர் காளிப்பிள்ளையார் சேவடி பணிந்து திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள வேண்டினார். இசை ஒற்று எழுந்த ஞான சம்பந்த நற்றவ வேந்தர் நாயகன் எழுந்தருளிய நற்றிருக்கோயிலை வலம் வந்து பணிந்து நா நலம் சிறக்க நரைகொண்ட மலர்தூவி என்ற திருப்பதிகம் பாடி அருளினர். பொடிநுகரும் சிறுத்தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகரு விற்றிருந்தான் கணபதி ஈச்சரத்தானே என்ற பாடல் வரிகளில் சிறுத்தொண்ட நாயனாரை போற்றியிருக்கும் திருக்குறிப்பு அந்நாயனாரது சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. வேத கருத்துக்கள் விளங்கும் இத்தமிழ் பாடல் வல்லவர்கள் பதினெண் கணத்தவர் ஆவர் என்பது பதிகப்பலன். நரைகொண்ட மலர்தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்க ராகம்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Veda Pataha ऋग्वेद शिखापाठः.
2: ॐ अयं देवाय देवायाय मयं देवाय जन्मने, देवाय जन्मने जन्मने देवाय देवाय जन्मने स्तोमाः, जन्मने स्तोमस्तोमो जन्मने जन्मने स्तोमो विप्रेभिः, स्तोमो विप्रेभिर्विप्रेभिस्तोम

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். த டைட்டில் இஸ் சிவ சஹசிர நாமாவளி ஃப்ரம் வேதசாரா, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய. வேதசார சிவ சஹசிரநாம ஸ்தோத்திரம் பத்மபுராணாந்தர்கதம். தியானம். கைலாசாத்ரிநிபம் சசாங்க கலயா ஸ்புரஜடாமண்டலம் நாசாலோகன தத்பரம் த்ரிநயனம் வீராசனாத்யாசிதம் முத்ராடங்க குரங்க ஜானு விலசத் பாஹும் பிரசன்னானனம் கக்ஷ்யா பத்த புஜங்கமம் முனிவ்ருதம் வந்தே மகேஷம் பரம் சுத்த ஸ்படிக சங்காஷம் த்ரிநேத்ரம் சேந்துசேகரம் பஞ்சவக்த்ரம் மஹாபாஹும் தசபாஹு சமன்விதம் பஸ்மோத்தூளித சர்வாங்கம் நாகாபரண பூஷிதம் பரிபூர்ணம் பரானந்தம் பரம் ஜோதிஃ பராத்பரம் பராசக்த்யாஸ்ரியா சார்த்தம் பரமானந்த விக்ரஹம் சூரியகோட்டி பிரதீகாஷம் சந்திரகோட்டி சுஷீதலம் ஸ்ரீ

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shaivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவ பஜன்ஸ் இன் ஹிந்தி. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

ஜோதிஷ்யாய நமஹ. ஓம் சதுர்முகாய நமஹ. ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராய நமஹ. ஓம் ஜிதகாமாய நமஹ. ஓம் ஜனப்ரியாய நமஹ. ஓம் அஜாதசத்ரவே நமஹ. ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபஹாய நமஹ, ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ, ஓம் ஜ்யேஷ்டாய நமஹ, ஓம் ஜெகந்நாதாய நமஹ, ஓம் ஜனேஸ்வராய நமஹ, ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ, ஓம் தார்க்ஷ்யாய நமஹ, ஓம் தத்குணாய நமஹ, ஓம் தந்துவர்தனாய நமஹ.

திரவசய நமஹ, ஓம் அவ்யக்த லட்சணாய நமஹ, ஓம் அவ்யக்தாய நமஹ, ஓம் வ்யக்தாய நமஹ, ஓம் வைஷ்யாய நமஹ, ஓம் சாம்பதஜய நமஹ, ஓம் விபுதாக்ரே சராய நமஹ, ஓம் வேதாய நமஹ, ஓம் விஸ்வகர்பாய நமஹ.

நமஹ. ஓம் சதாசிவாய நமஹ. ஓம் சமாவிருதாய நமஹ. ஓம் சுகீர்த்தஜே நமஹ. ஓம் சின்ன சம்சயாய நமஹ. ஓம் சர்வகாமினே நமஹ. ஓம் சதாபாசாய நமஹ. ஓம் சர்வாயுத விசாரதாய நமஹ.

ஓம் சர்வதேவோத்தமோத்தமாய நமஹ. ஓம் சிவத்யானரதாய நமஹ. ஓம் சசிநாதாய நமஹ. ஓம் சாமுத்ரிகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சண்டிகாதிபாய நமஹ. ஓம் ஸ்வசானநிலையாய நமஹ. ஓம் சேதவே நமஹ. ஓம் சர்வதேவாய நமஹ. ஓம் மந்திரநாயகாய நமஹ. ஓம் சுநஷ்டபாய நமஹ.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Shukla Yajurvedam, Karma Shaka, Adhyayam 7.
2: Atha Saptamo Adhyayaha
3: Om
2: Vat.

0: षोडश सप्तमः
1: ओम नमः शिवाय. यू आर लिसनिंग टू शैवम.org रेडियोस 24/7 स्पिरिचुअल चैनल्स फ्रॉम शैवम.org. ओम नमः शिवाय.
2: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் ஷைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
3: ஓ ஓ ஓ ஆதிகுரு பகவான் சங்கராச்சாரிய விரச்சித் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர பிரசங்க ஹை.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவகீர்த்தனைகள். பாடல் முத்தையா பாகவதர் இயற்றிய ஆண்டவன் தரிசனமே. ராகம் ஜோன்புரி. பாடியவர் ஸ்மிருதி ஸ்ரீதர். வணக்கம். ஓம் சிவாய நமஸ்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், நவ் வி ஆர் லிசனிங் டு கெதீச்சநாத சுப்ரபாதம், பிரசன்டட் பை ஸ்ரீ காயத்ரி வெங்கட்ராகவன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்செங்காட்டங்குடி. எல்லாம் வல்ல விநாயக பெருமான் கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்த காலத்து அவன் உடலினின்றும் பெருகிய இரத்த வெள்ளத்தால் செந்நிறம் பெற்ற காடு செங்காடு ஆயிற்று. செங்காடே செங்காட்டங்குடி என்று போற்றப் பெறும் திருத்தலம். இங்கு ஐங்கரக்கடவுள் அகில லோகநாயகனை எழுந்தருளச் செய்வித்து வழிபட்டதால் ஆலயத்திற்கு கணபதீச்சரம் என்ற திருப்பெயர் உண்டாயிற்று. இவ்வரலாறு கந்தபுராணத்துள் பறக்க காணலாம். இறைவர் கணபதீச்சரத்தார். இறைவி திருக்குழல் நன்மாது. திருத்தலமரம் திருவாத்தி. தீர்த்தம் சூரிய தீர்த்தம். பைரவக்கோலத்துடன் விளங்கும் உத்ராபதியார் இத்திருத்தல விசேடமூர்த்தியாவார். பிள்ளைக்கறி படைத்த பேராளன் சிறுத்தொண்ட நாயனார், திருவெண்காட்டு நங்கை, சீராளதேவர், சந்தனமாம் தாதியார் திருமேனிகள் ஆலயத் திருச்சுற்றில் கண்டு தரிசிக்க வேண்டிய மூர்த்தங்களா. சித்திரைப்பரணி, ஐப்பசிப்பரணி உத்ராபதியாருக்குரிய உன்னத திருநாட்கள். பெருந்திருவிழாவின் சிறப்பு பேசி முடியாது. இத்திருத்தல விநாயகப் பெருமானை வாதாபி கணபதி என்று போற்றுவர். திங்கள்தோறும் பரணி கொண்டாட விடப்பட்ட கட்டளைக்கு திருவோட்டு கட்டளை என்பது பெயர். சித்திரை முழுவதி நன்னாளில் சீரான தேவர்க்கு அருளிய உத்ராபதி ஈஸ்வரர்க்கு திருமுத்துவிதான நெறியில் அமுது அளித்த செய்தி கல்வெட்டில் காணலாம். பெருகிய ஞானம் பெற்ற பிள்ளையார் பெம்மானுரையும் நாகை, கீழ்வேளூர் முதலிய திருத்தலங்களை பரவி வரும் செய்தி அறிந்த சிறுத்தொண்டர் காளிப்பிள்ளையார் சேவடி பணிந்து திருச்செங்காட்டங்குடிக்கு எழுந்தருள வேண்டினார். இசை ஒற்று எழுந்த ஞான சம்பந்த நற்றவ வேந்தர் நாயகன் எழுந்தருளிய நற்றிருக்கோயிலை வலம் வந்து பணிந்து நா நலம் சிறக்க நரைகொண்ட மலர்தூவி என்ற திருப்பதிகம் பாடி அருளினர். பொடிநுகரும் சிறுத்தொண்டர்க்கு அருள் செய்யும் பொருட்டாக கடிநகரு விற்றிருந்தான் கணபதி ஈச்சரத்தானே என்ற பாடல் வரிகளில் சிறுத்தொண்ட நாயனாரை போற்றியிருக்கும் திருக்குறிப்பு அந்நாயனாரது சிறப்பை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. வேத கருத்துக்கள் விளங்கும் இத்தமிழ் பாடல் வல்லவர்கள் பதினெண் கணத்தவர் ஆவர் என்பது பதிகப்பலன். நரைகொண்ட மலர்தூவி எனத் தொடங்கும் பாடல் பண் பழந்தக்கராகும்.

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசிபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Veda Pataha ऋग्वेद शिकापाठः.
2: ॐ अयं देवाय देवायायमयं देवाय जन्मने देवाय जन्मने जन्मने देवाय देवाय जन्मने स्तोमाः जन्मने स्तोमस्तोमो जन्मने जन्मने स्तोमो विप्रेभिः स्तोमो विप्रेभिः

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். The title is Shiva Sahasra Namavali from Vedasara, presented by Sri Subramanian Sharma, Chennai. Thank you. Om Namah Shivaya.
2: Om Namah Shivaya. Vedasara Shiva Sahasra Nama Stotram Padma Puranantargatam Dhyanam. கைலாசாத்ரிநிபம் சசாங்க கலயா ஸ்புரஜடாமண்டலம் நாசாலோகன தத்பரம் த்ரிநயனம் வீராசனாத்யாசிதம் முத்ராடங்க குரங்க ஜானு விலசத் பாஹும் ப்ரசன்னானனம் கக்ஷ்யா பத்த புஜங்கமம் முனிவ்ருதம் வந்தே மகேஷம் பரம் சுத்தஸ்பட்டிக சங்காஷம் த்ரிநேத்ரம் சேந்துசேகரம் பஞ்சவக்த்ரம் மஹாபாஹும் தசபாஹு சமன்விதம் பஸ்மோத்தூளித சர்வாங்கம் நாகாபரண பூஷிதம் பரிபூர்ணம் பரானந்தம் பரம் ஜோதிஃ பராத்பரம் பராசக்த்யாஸ்ரியா சார்த்தம் பரமானந்த விக்ரஹம் சூரியகோட்டி பிரதீகாஷம் சந்திரகோட்டி சுஷீதலம்

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்சஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவ சஹஸ்ரநாம தியானம். தீனநாத விபன்ன ரக்ஷண பரைராஜ்ஞாம் பிரதிக்ஷா பரைஹி சித்தை சாத்ய கணேஸ்வரா சுரநரைர் பக்தை பிரபன்னார்த்திபி சம்சேவியாய சமுல்லசத் தினமணி பிரத்யர்த்தி தேஜோஜுஷே.

ஓம் நமஹ ஓம் விஸ்வகர்பாய நமஹ ஓம் புவே நமஹ ஓம் அபுவே நமஹ ஓம் பூதத்வாய நமஹ ஓம் பூனாதீஷாய நமஹ ஓம் பூதிக்ருதே நமஹ ஓம் பிராந்திநாசனாய நமஹ ஓம் பூதிபூஷித சர்வாங்காய நமஹ ஓம் பூஷயாய நமஹ ஓம் பூதவாஹனாய நமஹ ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ ஓம் பூனாதீஷாய நமஹ ஓம் பூதிதாய நமஹ ஓம் பூதிமதே நமஹ ஓம் பிரபவே நமஹ ஓம் க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ ஓம் க்ஷேத்ரபாலாய நமஹ

ாய நம ஓம் காந்த விக்கிரஹாய நம ஓம் கவசினே நம ஓம் கண்டகினே நம ஓம் குண்டினே நம ஓம் காரியகோவித விக்கிரமாய நம ஓம் காலபக்ஷாய நம ஓம் கலிங்காரணே நம ஓம் கங்கணீகிருத வாசுக

ஓம் ஜலதப்ளவாதி நமஹ, ஓம் க்ஷணசஞ்சலாதி நமஹ, ஓம் அசிந்த்ய மஹிம்னே நமஹ, ஓம் அசிந்த்யாதி நமஹ, ஓம் சராசர சரித்ரகாய நமஹ, ஓம் சந்திரசஞ்சீவனாதி நமஹ, ஓம் சித்ராதி நமஹ, ஓம் உமாச்சாரியாதி நமஹ, ஓம் சதுர்முகாதி நமஹ, ஓம் ஓஜஸ்தேஜோதிதிதராதி நமஹ, ஓம் ஜிதகாமாதி நமஹ, ஓம் ஜனப்ரியாதி நமஹ, ஓம் அஜாதசத்ரவே நமஹ, ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ரூபாய நமஹ, ஓம் விகிருதாய நமஹ, ஓம் வேகினே நமஹ, ஓம் விரிஞ்சயே நமஹ, ஓம் விஷ்டலஸ்ரவசய நமஹ, ஓம் அவ்யக்தலக்ஷணாய நமஹ, ஓம் அவ்யக்தாய நமஹ, ஓம் வ்யக்தாய நமஹ, ஓம் வைஷ்யாய நமஹ, ஓம் சாம்பதஜய நமஹ, ஓம் விபுதாக்ரே சராய நமஹ, ஓம் வேதாய நமஹ, ஓம் விஸ்வகர்பாய நமஹ,

நமஹ ஓம் சுவாஸ்ரயாய நமஹ ஓம் சத்ரவே நமஹ ஓம் சத்ருஜிதே நமஹ ஓம் சத்ருதாபனாய நமஹ ஓம் சனயே நமஹ ஓம் சூர்யாய நமஹ ஓம் சர்வகர்மணே நமஹ ஓம் சர்வலோக பிரஜாபதே.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: அம்பு ஆல்சோ கம்ஸ் இன் அதர்வ சிகோ உபநிஷத், மகாநாராயண உபநிஷத் அண்ட் ருத்ரம் ஃபார் லார்ட் சிவா. நமோ நட்டாய ருத்ராய, த ஒன் ஹூ டான்சஸ் ஃபார் நட்ராஜா, தெர் இஸ் காயத்ரி மந்திரம். தத் புருஷாய வித்மகே நாட்டிய பிரியாய தீமகி தன்னோ நடராஜ பிரச்சோதயா ஆத். நாட்டிய பிரியாய, ஒன் ஹூ இஸ் யூனோ வெரி வெரி ஹி லவ்ஸ் டான்சிங், நாட்டிய பிரியாய. ருத்ராய, ஒன் ஹூ இஸ் ருத்ரா. அண்ட் தென் சதசஸ்பதயே நமஹா. ஸோ சதசஸ்பதயே சபாபியக் சபாபதிப்யஸ்ச வோ நமோ நமோ கம்ஸ் இன் ருத்ரம். சபாபதி மீன்ஸ் ஹீ இஸ் டான்சிங் இன் தட் கோல்டன் காஸ்மிக் ஹால் இன் சிதம்பரம். சிதம்பரம், த ஹால் வேர் மகாதேவா இஸ் டான்சிங், தட் கோல்டன் பர்சனாலிட்டி ஹிரண்மய புருஷா இஸ் டான்சிங் இன் த கோல்டன் ஹால், கனகசபா. கனகசபா நாத கோட் சோடும் சக்தி, தட்ஸ் வாட் இஸ் டோல்ட். So the golden hall, in that golden hall, Mahadeva, the golden personality, is dancing. And there is also, in the Sabhavandanam, there is a beautiful verse. While we offer the Shodashopachara, the 16 kind of upacharas to Lord Shiva, there is a Sabhavandanam that goes like Namassadase, Namassadasaspataye, Namassakinam Puroganam Chakshushe. Glorifies Mahadeva as Sadasaspati, the lord of that cosmic golden hall, the one who dances in that golden hall. And then kwanannu pura yugmaya vilasat krittivasase fanindra mekalayastu pashunam pataye namaha. You're having a pair of, you know, anklets while you're dancing. You have ornaments in your leg, O Mahadeva, and you're wearing the skin of Narasimha as your garment. Krittivasa, where it comes, two places. ஏஷதே ருத்ர த்ரிம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ வந்தனான் மிருத்யோர் முக்ஷியமாம்ருதாத். ஏஷதே ருத்ரபாகஸ்தஞ்சுஷஸ்வதேனாவசேன பரோ மூஜவதோதி ஹவ்யவததன் வாபிநாகஹஸ்தஹ கிருத்திவாசாஹ. கிருஷ்ணயஜுர்வேதம் தைத்திரிய சம்ஹிதா, ஃபர்ஸ்ட் கேண்டோ, 8th சாப்டர், 6th வர்ஸ். கிருத்திவாச also comes in Rudram. Meedushtama Shivatama Shivona Sumanabhava Parame Vriksha Ayudan Nidaya Krittim Vasana. In Rudram it says Krittim Vasana, whereas in the other place it comes Krittivasa. Both mean one and the same only. Krittivasa, he is wearing the skin of Narasimha as his garment. And then here also we see the word Krittivasa coming, which comes in the Vedas. Jaimini Maharshi says, Pashunam Pataye Namaha. And you have the Lord of Serpents, Fanindra Mekalayastu, you have the Nagendra Haraya Trilochanaya. So you have the Vasuki on your neck. And then Pashunam Pataye Namaha comes three times in Rudram. Pashupati, Sharvaya cha Pashupataye cha namo Neelagreevaya cha Shitikantaya cha namakka Pardine cha Vyuktakeshaya cha. Pashunam. Pashu means not the calf. So Pashu means the Jivatma, individual soul. So starting from the blade of a grass, Asyaivananda Koshena Stambanta Vishnu Purvakaha, till Vishnu, all are individual souls. And Pati, the Pati is the Lord, is actually Mahadeva. Now Pati means husband also, but Pati also means Lord. So the one, the Paramatma basically. So Jiva Tattva, starting from blade of a grass till Vishnu, Pashu. And then Pati, that is Paramatma, Paramashiva. And then the Jagat is actually that bondage. Pashupati Pasham. So in order to get relieved of the bondage, you have to surrender to Paramatma, Parameshwara, Pashupati, Pashunam Pataye Namaha.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and

0: दा आयाम हाई।
1: ओम नमः शिवाय। डियर लिसनर्स ऑफ शैवम डॉट आर रेडियो, द साइज ऑफ अवर ऑडियो कलेक्शन कंटिन्यूज टू ग्रो डे बाई डे। वी नाउ होस्ट मोर देन 25,000 ऑडियो रिकॉर्डिंग्स। इन ऑर्डर टू मेक दीज एक्सटेंसिव रिसोर्सेज मोर एक्सेसिबल एंड बेनिफिशियल टू अवर रेडियो लिसनर्स, वी हैव रीऑर्गनाइज्ड अवर प्रोग्राम शेड्यूल। திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ், தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
2: Dear listeners of Shaivam.org, the following is Gangadhara Ashtakam, presented by Dr. M. Gokulakrishna Iyer.
3: Maulav Ganga Shashankav Karacharanatale Sheetalanga Bhujangah Vame Bhage Dayardra ஹிமகிரிதனயா சந்தனம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனக சபா நாதவோடும் க்வ சக்தி சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்யவாசோ மதீயே காங்கம் வாரி மனோஹாரி முராரி சரணச்யுதம் திரிபுராரி சிரஷ்சாரி பாபஹாரி புனாது மாம் நித்யம் சிதானந்த ரூபம் நின்ஹுதாசேஷ லோகேஷ வைரி பிரதாபம் கார்த்தஸ்வராகேந்திர சாபம் கிருத்திவாசம் பஜே திவ்யசன்மார்க்கபந்தும் ஸ்ரீமத் க்ஷீரதரங்கிணி தடகதே புண்யே விரிஞ்சே புரே நித்யம் சந்நிஹிதம் கிலா கலயிதும் க்ஷீராபிஷேகாதரம் ஸ்ரீகாருத்மத வல்லிகாசஹசரம் மார்க்கே சஹாயம் நிருணாம் ஸ்ரீமத் தீக்ஷித விப்ரதைவதவரம் சஞ்சிந்தயே சங்கரம். ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திர ரச்சிதஸ்ய கங்காதராஷ்டகஸ்ய பஞ்சமஸ்லோகஹ. ஸ்லோகேஸ்மின் ஸ்வபாந்தவைஹி சிவாலயே பகவத் அர்ச்சா பூஜா கைங்கர்ய ஹரணரூபா மார்த்திமா பத்யமானஸ்ய த்ரவிடேஷு ஜாதஸ்ய கஸ்யசித் ப்ராஹ்மணவடோஹ ஆர்த்திஹந்தாரம் திருவிரிஞ்சிபுர க்ஷேத்ரஸ்தித்தம் பகவந்தம் மார்க்கசஹாயம் ஸ்துவந்தி தீக்ஷிதேந்திராஹ. ஏவம் பவதி ஸ்லோகஹ. பாலம் ஷைவகுலோத்பவம் பரிஹரத் ஸ்வஜ்ஞாதி பக்ஷாகுலம் ஹித்யந்தம் தவ மூர்த்னி புஷ்ப நிச்சயம் தாத்தும் சமுத்யத்கரம் திருஷ்ட்வானம்ய விரிஞ்சிரம்ய நகரே பூஜாம் ததீயாம் பஜன் ஆர்த்தத்ராணபராயணஸ்ய பகவான் கங்காதரோ மே கதி. இது அன்வயஹ ஏவம் பவதி. விரிஞ்சிரம்ய நகரே ஷைவகுலோத்பவம் பரிஹரத்ஸ்வ ஜ்ஞாதிபக்ஷாகுலம் தவ மூர்த்னி புஷ்ப நிச்சயம் தாத்தும் சமுத்யத்கரம் ஹித்யந்தம் பாலம் திருஷ்ட்வா யஹ ததீயாம் பூஜாம் பஜன் ஸ்வசிரஹ ஆனம்ய ஆஸ்தே சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி. இதி தீக்ஷிதேந்திராணாம் குலதைவஸ்ய த்ரவிடேஷு திருவிரிஞ்சிபுர க்ஷேத்ரஸ்தித்தஸ்ய மர்கதவல்லீ சமேத ஸ்ரீ மார்கசஹாயேஸ்வராலயஸ்ய ஸ்தலபுராணம் வர்ணயந்தி. விரிஞ்சினம்ய நகரே தவ மூர்த்னி புஷ்ப நிச்சயம் தாத்தும் சமுத்யத்கரம் கித்யந்தம் ஷைவகுலோத்பவம் பாலம் திருஷ்ட்வா யஹ ததீயாம் பூஜாம் பஜன் ஸ்வசிரஹ ஆனம்ய ஆஸ்தே சஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி. இதி விரிஞ்சிரம்ய நகரே திருவிரிஞ்சிபுரம் இதி அடையப்பல சமீபவர்த்தி திரவிடேஷு கிஞ்சித் திரமியம் நகரம் தஸ்மின் தவ தத் க்ஷேத்ரகர்பகிருஹே விராஜமானஸ்ய மூர்த்னி சிரசி புஷ்ப நிச்சயம் புஷ்பாணாம் நிச்சயம் ஓகம் தாத்தும் சமர்ப்பயிதும் சமுத்யத்கரம் சமுத்யன் மகதா பிரயாசேன யதமானஹ கரஹாயஸ்ய தம் தஸ்மாதேவ கித்யந்தம் சோகமனுபவந்தம் ஷைவகுலோத்பவம் ஷைவானாம் சிவபக்திபராணாம் பிராமணானாம் குலே உத்பவஹ ஜன்ம யஸ்ய தம் பாலம் பிராமண வடுரூபதிருஷம் பிரம்மாணம் திருஷ்ட்வா ததியாம் தேன கிருதாம் பூஜாம் பகவன் மந்திர கர்ப்பகிருஹே கிரியமாண மர்ச்சன கைங்கரியம் பஜன் ஸ்வீகுர்பாணஹ ஸ்வஷிரஹ இதி வாக்கியசேஷஹ ஆனம்ய அதஹ நமயன் ஆஸ்தே இத்யபி வாக்கியசேஷஹ சஹா பூதபாவனஹ ஆர்த்தத்ராணபராயணஹ பகவான் கங்காதரஹ மே கதிஹி கோயம் பாலகஹ கா தஸ்ய கதா அஸ்ய ச கதாம் இத்தமாஹு புராஹி ப்ரஹ்மா கேனசித் சாபேன பூமியாம் மானுஷம் ஜன்மலேபே திருவிரிஞ்சிபுர க்ஷேத்ரஸ்திதே சிவாலயே அர்ச்சன கைங்கர்யம் குர்வதாம் ப்ராஹ்மணானாம் குலே லப்த ஜன்மனஹ தஸ்ய நாம சிவசர்மா இத்யாசித் அனுபநீதஸ்ய தஸ்ய பிதரிம்ருதே சதி தஸ்ய வைரிணஹ பாந்தவாஹ தர்ச்சன கைங்கர்யம் தஸ்மாத் ஹடேன க்ரஹீதுமைச்சன் இத்யாஹ பரிஹரத்ஸ்வ ஜ்ஞாதிபக்ஷாகுலம் இதி பரிஹரதாம் குலப்ராப்தம் சிவார்ச்சன கைங்கர்யம் லுண்டதாம் ஸ்வ ஜ்ஞாதீனாம் பக்ஷேண சமூஹேன ஆகுலஹ வ்யாதிதஹ பரிஹரத்ஸ்வ ஜ்ஞாதிபக்ஷாகுலஹ தம் அனுபநீதஸ்ய தஸ்ய வடோஹ ஆலயஸ்ய பூஜா கைங்கர்யே அனதிகாரித்வாத் தஸ்மாத் தத் பரிஹர்த்தும் ஐச்சுஹ இதி கத்யதே பகவந்தம் தியாயத்யாம் தஸ்ய மாதரி பகவான் சிவஹ விருத்த பிராமண ரூபத்ருக் சிவசர்மாணம் உபஜகாம கத்வாச தன் மந்திர சமீபஸ்திதம் ப்ரஹ்மதீர்த்தம் தம் நீத்வா ஸ்வயமேவ உபநிநாய உபநீயச்ச திரோபபூவச பிராமணஹ கிருதோபநீதஹ சஹ சிவசர்ம ப்ரஹ்மதேஜா பாசுரமுகஹ ஸ்வகிருஹம் பிரதிஜகாம அத சஹ சிவாலயம் பிரவிஷ்ய யதாவிதி சர்வமபி கைங்கர்யம் கர்த்துமாரேபே இத்யுக்தம் விரிஞ்சிபுர மாஹாத்மியேச்ச ஏவமுக்தம் தஸ்மை தயாநிதிர் தேவஹ சந்திரகங்கோர்மி சீதலம் நமயாமாச பாலாய மௌலிம் பாலேந்துசேகரஹ ப்ரஹ்மவிஷ்ணுவாதிகோட்டீர நீராஜித பதாம்புஜம் கோட்டீரம் நமயாமாச பக்தானுக்ரஹ காம்யயா இதி அனேன பாஷணமிதம் சமாபயாமி.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யுவர் அபவுட் டு லிசன் தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ ஆத்மானந்த் கிரிஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: ஓ ஓ ஓ ஆதிகுரு பகவான் சங்கராச்சார விரச்சித் தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திர பிரசங்க ஹை.